0: ஓகே, அஸ்ஸலாம் வலைக்கும் என் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காதுஹு. ஒதலி வந்தோ ஷக் மி பஜான் ரத்லோ ஜமாச்சி தோர் பஜஹான் ரத்லோ.
1: ڈیر
0: چان خپشو منو اور تا پخلو بھائی قربان رات لو.